வந்து ஒரு மா கண்டினியூமே குணரனே ஒஸ் பசரமன் நோராகி நான்கு அந்தைய சகோரா நடந்த கோபன் நடைய கே ஐயோ நோட் மினிஸ்மின் ரோயோ மேகையில் சா வாக்கிங் கண்ணு ப்ரோக்ராம் வரை மங்க புசுமையாக்கின் கூனாக்கி அக்கன் கத்தங்க கியோட மேல் எஃப்எம் ஐ சீனான் போய் நான் கனவு மைய குணம் வரை கொத்தக்கு பசன கத்தங்க பசா காயர பேர் கத்தங்கி மங்கன் கரோ போந்து போயினா என தொகி புசுமையன் தரான் புபுசி அனுகே போன் ரோய் சேவத்து போயினா Sa meron rogin ako naman na Facebook page Maori FM 89.9 na rin PBA Maori FM 89.9.